குன்னாயின் ரம்யாகின் குன்னாயின் ரம்யாகின் தாக்கங்காதயுதி ไอ้เอ้ยปุ้ยแบงค์ไกลอ่ะกุมแบงค์กุมโอ้ยเอ้ยปุ้ยแบงค์ไกลอ่ะกุมแบงค์กุมโอ้ยเอ้ยเกียงอ่ะดออยู่ติงกลอเกียงอ่ะดออยู่ติงกลอ